0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாட்டு.
1: My Radio 90 FM, 90 FM. கேட்டறிஞர் கூட்டுக்குண்டா.

வர சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.